0: ஓ பாப்பு பசுமா பூ
1: கரிட்ட கரிட்ட கரிட்ட
0: உங்களுக்கு பசுமா பூ கவிதை வந்து என் முகர் இது மேல ஹோட்டமியா
1: Mejor papu, mejor lo que pasó. El domingo damos la vuelta, papu. El domingo damos la vuelta. El domingo damos la vuelta.
0: Domingo de vuelta, papu, que vive el amor, vive el amor. Y el domingo, dejo todo el domingo, dejo todo, fumar de todo.
1: Vale, ahorita, ¿cuál es el tío, papu?